0: லா லிங்குவா தமிழ் த லிந்தியா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரி திடியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதேசோ நெல்லோரா தெலானுஸ்திரா மோர்த்தே ஆமேன்.